தத்தும் முரளிக்கு துணு சொல்லு ஆயிடா தே ஆயிடா தே ஜமுனக்கு தட்டுப்பர் ஜமுனக்கு தட்டுப்பர் நீரத்த கரத்த ஊட்ட நீரத்த கரத்த ஊட்ட ஹீரத்த பீரத்த ஊட்ட ஹீரத்த பீரத்த ஐசி சந்திர தப்பன் திக்கு நாதி திக்கு நாதி திக்கு திக்கு தோதி திக்கு தோதி திக்கு திக்கு ராம் தத்த